ஜாக மாட்டே தோப்பா சரலப்ப மாட்டே கத்தை நேரம் தவிர எங்க டே திரும்பை முசுக்கரோ இப்படி கும்பையே அது ஒன்று பிடால் தம்பல் கும்பையரை நல்ல பேர் கும்பையரை தமிழ் கும்பையாய் சட்டம் நகையிலேயே நம்முடைய பாட்டி